0: ஆர் மேப்பாச்சோ
1: இடியுனோ ஆர் ரேடியோ யும் ஏக்ரே வேர் குவாரோ
0: அலிஷானி ஹுயுகுகுகு ஆர் மேப்பாச்சோ
1: இடியுனோ ஆர் ரேடியோ
2: ஹலோ கிளாஸ்
3: ஹலோ ஃப்ளெக்ஸி
2: குவான் பே குவான் கரபெர்பா